0: Ya li tsun zi nang mu je shi jiang nong o so su lan de bei tu tu mo so su zu cha ya.
1: So su xiang to ta ti ya. Yi tu pa niya to tu ha te yi tu zi nang yu a ju to mu to je hai blau to ka mo o lu che shi zong sa ko ten to a di le. Lu che to ya ta ke blau lu lo tia lu che bi shi bi shi stasi wagon to shi zong da Augusta Highway de Crystal Blue to go to nang go di ti shen zo nu win se. Tu cha lu che bi shi bi shi wa ya yi tu pa niya mua ta cho yi xiong nyo zho Crystal Blue to to. Cho ku ka mo ka wan te cho mu to che ka mo ka cha wa ni to tu ta kan da. So sen tu an zi mwan tau cha ka a lu che na mo te cho ku ka fe ho yi lu zong Australia wa bao zho ni cho ka fe rong cha pla ho ni te to to cho chua wa yi feng de ke si de chan de cha wa se ka cho chua lu te cha cho ke la lu ni che mwan ka yi chong billion dollars.New Tuesday, Tier Wednesday, Australia Taxation Office, like your ATO, don't move sure, and go chilu la lua, dot zai, quo ho, member CBDV, mua jo, look here long, don't they so, so get take near cash.登门多给口将东道贴着在 Super 我知道在 Lu ATO 知道海点着那路都走着是我但是老着给春天正得到我母说是海做门子一度没有任何我都今年到和 Blue Mountain 头弄少到多了莫被都没有贴都把年莫不着想都把周末和路车的 Valida Road 的 Valley High 头是和高头不着今天的大树弄散的寂寞大吉我到老家都没有老吃了我莫吃熊天一度没有我莫一熊天被熊都叫不住这个马赛说声突然子一度都落我多懒得可做多去包梦家去做好这能我莫根据莫做应像 news.com.au 多一个道都没有莫个一项都打是能走弄这些大树大家都在给把村啊心里头你走多中的路在莫贴家大河莫大茶镇的飞飞转河转 no waste 沙谷带路崩是你里几头中度路满的说是海门子一度朋友是包动的都都能走列点都要都能到海走路这海不老点你啥点走给我写个八年八个因你都哭哭我走过八点末比点末吗高浪茶 cancer要你那被主要是那是一边那边蛮厉害所以做梦子都那些的不弄
0: 要你一整年这个地方家要你那么过一度摸了一顿菜那过还得搞刚才我们本土从东京要坐地铁奥沙列了呢，要连那个古道沙伊拉也说莫伦贝的街干木开古呢。哎，然后呢，然后摸沙都搞肚子，我搞专门开股。哎，然后呢，搞搞本土说东区有住着个人，也说呢，我得找，我得别有么还，说是也别去找嘛，搞有么，搞到牛的，老搞车对，搞车开，搞车。海东都是东桥等住换住住呢，然后呢，公车还行些的，然后呢，么个。 ตัวหัวหมวลตุนใส่มะลุเมนเสียมิค้าอวยยะเตเจรชัวรายชัวกษัตริย์ตัวเด็กเจกมุขกุนเจ้าก็ตัวเทียมฟีมุตัวก็ตัวสีอมุขกุเทียจอดสีว่ามุตริกก็หายชี้จำลงโอเคเทียก็อยู่กับเป็นตัวสตงจวนตะกำลงโอเคเอโอโจก็มัวไปจนตัวต้องจวนถ้าก้มลงเทก็จะนั่งเอาใจให้ได้จริงต่อเรนนอตซีนมุชิจะมึงจะก็จะอยากชวนต่อ

0: ஷனிதா சாது
1: ட்ரிபிள்இசட் குவன் விதுலியே செனசுராதா சிங்கல சங்கஹய
0: வசரின் வசர பிபி தேனா விட்ட மகே ரட கெத்தரம் செனசு மக் தேய் சிதே நவா மட දහසින් දහස බාධක සැදුනත් සැරට නැවතුම් පලක් ගැන නොසිතා යමු පෙරට ශනිදා සාදයේ 12 වන වසර ආරම්භ කරන්නට අපට අවසර දෙන්න
1: ශනිදා සාදය